நிர்ஜீவ சிலலத்து நாட்டியமாடிம்பங்கள், நிர்ஜீவ சிலலத்தோம் நாட்டியமாடிம்பங்கள், நேர்ப்பு கலிகின சதா சாருவதலு. பகுவீர சுதுலச்சே பாடிம்ப நேர்ச்சின, பகுவீரம் சிரமுதே பாடிம்ப நேர்ச்சின.